ஈனி இதை ஸ்வேலி ஆகாஷ் வாணி வா பெண்வா வாசிக்லி ஜா ஜி சா சா டு நவாலிட்டி அனி டாரிஃபாயா பாரிம் சுமாசினி மிமி மங்சன் குவான்சானி முக்தா சாரி வாக்கே.